0: ரொம்ப நேரம் கூட இருக்க மாட்டேன்னு
1: தோணுது.
0: எத்தனை நாள காத்துக்கிட்டு இருந்த இந்த உற்சவத்துக்கு நான் கூட தேர் இழிக்க முடியாதுன்னு மனதை சொல்லுது. அண்ணா என்ன மறந்துடாங்க அண்ணா.
1: அழாது சேது, அழாது. நான் இருக்கல எப்பவும்.
0: தெரியும் ஆனந்த,
1: போயிட்டியா?

மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.